இத்தாக கான்ஸ்டன்டினியன் கவராஸ்தாயத்தகிங்க நகைத்வேஷின் ஸ்டுடியோ இத்தாகாந்தின் கவராஸ்தாயத்தகிங்க நம்பமூத்திய நகைத்வேஷின் ஸ்டுடியோ கிபரோஸ்தி ஓகின் ரோகினி தோபமேத் பா பிரான்சிஸ் சேருயோத் கிப்கோர் நேதேஷ் டக்டாரி நபகோக்வேத் பா போத்தினன் எருபெகே ஆகே கிப்கெலியான் கோஃபி மேல் கேபித்தின் தர்கித்துமாகின் கராவேத் மூத்தின் போத்தினன் சப் கவுண்டி ஹாஸ்பிட்டல் Weirita abnio sirita sebi ki tura, agnio sirita Elizabeth ki tura. Tukcho ag elinge ti shekobon kebenete fam, negio sirita obotesi mate en kiptere, negio sirita Mary Chip Kony en kiptome, negio sirita Joyce nge ti shen bo kebenete, negio sirita Rachel Chip Kemoy en meteitei, negio sirita Sara en kunyak, negio sirita Joseph nge ti shen kiptere, Bol Ngantish en Kunyak Nenhata en Kaina Netage Ko Kiptagei Negio Sirito Joseak Ngantish en Kunyak Joanna Ngantish en Kunyak Chris Simoto en Kiptere Lea en Kebeneti Negio Sirito Eunice Chumo en Kunyak Aga Benjamin Kibrotish Ngantish Manu Tiotrimo Negio Sirito Lea Taptanya Maina Sara, Viola, ag Elizabeth Kwamboga, Kigiberur aglo kiboto Irene, Joseph, Raymond, William, negio sirito Beatrice, negio sirito Flora, Vesto, Nancy, Fred, Jafet, Sammy, Ben, Chelangat, Victor, ag negio sirito Kimutai, kumito mushuroni kakmechegare chesere. கியாய் அராம்பை என் பேத்தூத்தினபோ காரோன் சும்மா பீலே தரகி சோசமாகிங்க என் கா ததாதக்கின போர்த்த நினேன் சும்மா தாத்து தரகி தகிங்க ராவேன் தாப்லைன் சிபிதாலி தாப் செயின்ட வின்சென்ட மோரோனி ஆகிமுந்த் கோமுன் என் கா சவுத்துக கியாய் என் குஞ்சினத்தின மீத்தினேன் போத்தனன் எருபகே ஆக கிப்கெல்யான் கோஃபி மேல் என் காசை தாபோய் தரகி தயங்க ராவேன் தாப்லாகி ஐத்தியோ கேகொன்னர என் இம்பரை என் மீத்தினேன் மென்தேரா ஃபார்ம் Namiten en fotenan. Kibros tiwogin roginet obumeta ba Francis Chiruyot kipkorer ngetish. Nenatin kainetage ko daktari en kokweta ba fotenan. Yerubege age kipkelion kofi mil. Kibitin torgi tiptumagin karaweta mutin fotenan sub-county hospital. Koeri tabingo sirito Sebi Kitor. Akningo sirito Elizabeth Kitor. ஒத்துச்சைனேன் தக்க ஏலக்னே தீஷ் கொபுன்ன கபெனேத்தி ஃபாம் நிகோ சீருத்தோ ஒபத்தசி மாந்தே என் கிப்தரே நிகோ சீருத்தோ மேரி சீப் கொஞ்ச் என் கிப்தோமே நிகோ சீருத்தோ ஜோஷ் க்னே தீஷ் என் கபெனேத்தி நிகோ சீருத்தோ ரேஷு சீப் கிமோய் என் மெத்தைத்தை நிகோ சீருத்தோ சாரா என் குஞ்சாக் நிகோ சீருத்தோ ஜோசப் க்னே தீஷ் என் கிப்தரே போல் க்னே தீஷ் என் குஞ்சாக் கிப்தகை நிகோ சீருத்தோ ஜோசியா க்னே தீஷ் என் குஞ்சாக் ஜோஹானா க்னே தீஷ் என் குஞ்சாக் கிரேஸ் சிமோத்வோ என் கிப்தரே லேயா என் கபெனேத்தி நிகோ சீருத்தோ யூனிஸ் சூமோ என் குஞ்சாக் அக் பெஞ்சமின் கிப்ரோதீஷ் க்னே தீஷ் மனுங்கோத்தியோ தாப் நிகோ சீருத்தோ லேயா தபுத்தன் மைனா சாரா ஃபியோலா ஆக எலிசபேத் குவாம்போகா கிகிபெரூர் ஆக லோகோ கெச்சிபோத்தோ ஐரின் ஜோசப் Raymond, William, Negio Sirito Beatrice, Negio Sirito Flora, Vesto, Nancy, Fred, Jafet, Sami, Ben, Chelangat, Victor, Agnio Sirito Kimutai, Kumito, Moshuronikak Meshagere Shesere. கியாய் அராம்பேன் பேத்துதாபா சும்மா பீலி யோத்தன்கு பேத்துதாப் கருண் தரகிசமாகிங்க என் கா ததாதக்கின் போர்த்தஞ்சினேன் சும்மா தாத்து தரகி தகிங் கராய் தாப்லைன் சிபிதாலி தாப செயின்ட் வின்சென்ட் மோரோனி ஆகிமொத்த கோமுன் என் கா சவுத்திக் கியாய் என் குஞ்சினத்தின் மீத்தினேன் போத்தனன் எருபிகா கிப்கெலியான் கோஃபி மீல் என் காசி தாபோயின் தரகி தொயின் கராய் தாப்லோ ஆகியத்தியம் கேகொன்னர் என் பரையின் மீத்தினின் மேன்தேரா ஃபார்ம் என் போத்தனன் முத்தியமீசிங் அகுபோ மேஞ்சின் நோத்தக்கு கோ கபராசாயத்தகிங்க நப முத்தியோ நகைத்துவேச்சியன் ஸ்டுடியோ நோக்குவிக் தூவில் சுகுபேத்தியமானு கோகோசுவோ வைகாக ஜெஹோவா